மாபி மாப்பே காந்தி அம்மத் கதாகரா ஹதீஸ் என் கோலைக்கு ஆன்சர் கரே ஹரித ஒயாவாய் எனக்கு பேட்டியாவாய் சங்கீதாய் லியனார்ச்சியாகி ஃபேமிலிக்கே ஹேமோமாய் எகத்துக்கிறேக்கா நம்ம சிந்துவட்ட பரிசு படின்னோனி